சதகம் சேத ராகு அசுரேந்திரயா விசின் சந்திம திவ்ய புத்திரயாவு கிராணிய கரணலாதி எவிட சந்திம திவ்ய புத்திரயா பாக்யவதுன் வான்சே சிகிபாத் கரமேன் உன் வான்சேகே பீட்ட பெட்டு கல உன் வான்சேகே மைமேன் சந்திம திவ்ய புத்திரயா நிதாசலபிய புத்தானுபாவே விதா தக்வின சந்த பிரித்தே அனுபவேன்.